0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டு கூடா.
1: ஹலோ ஹலோ, வந்து காரை கார வந்து
2: ஹலோ, ஞாபகம் சினிமா குளம்
1: வந்து வண்டி கேறணும் வா.